அன்பு சிறுவர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் உங்களுடைய சிறுவர் நேரம் என்னும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று சனிக்கிழமை, ஜூலை மாதம் 11ஆம் தேதி, மணி சரியாக 11:09 ஆகிறது. இது சிறுவர் நேரம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி. நீங்கள் விநாயகரை போற்றும் ஒரு பக்தி பாடலை அம்மா அஜிதா மருதை குரலில் கேட்டீர்கள். அடுத்த பாடல் விநாயகரை போற்றும் ஒரு திருப்புகழ் பாடல், உம்பர் தரு தேனுமணி என்னும் பாடல்.

நீங்கள் விநாயகரை போற்றும் பக்தி பாடலை கேட்டீர்கள். இனி இடம் பெறுவது உங்களுக்காக இதோ முருகனை போற்றும் பக்தி பாடல். ஒரு திருப்புகழை கேட்கலாமா? பழமுதிச்சோலை திருப்புகழ், உங்களுக்கு தெரிந்த திருப்புகழ் தான் அகரமு மாகி என்னும் திருப்புகழ்.

அன்பு சிறுவர்களே, சின்ன சின்ன ஆசைகள் பெரிய பெரிய கனவுகள். மேலும் உழைப்போடு நடந்தால் உயரும் நம் வாழ்க்கைகள். காலை எழுந்து சிரிப்போம், கல்வியை நேசிப்போம், அன்பை விதைத்து உலகில் நல்ல பெயர் பெறுவோம். ஒழுக்கம் நம் துணையாக, உண்மை நம் வழியாக, நாளை உலகம் போற்றும் நல்ல மனிதர் ஆவோம். சின்ன சின்ன ஆசைகள் பெரிய பெரிய கனவுகள். உழைப்போடு நடந்தால் உயரும் நம் வாழ்க்கைகள். இது அம்மனை போற்றும் ஒரு துடி பாடல். உலகத்து நாயகியே என்னும் பாடலை நீங்கள் கேட்கலாம்.

அன்பு சிறுவர்களே, உங்களுக்காக ஒரு சிறிய குட்டி கதை. சிறிய எறும்பின் பெரிய பாடம். ஒரு நாள் ஒரு சிறிய எறும்பு ஒரு பெரிய தானியத்தை எடுத்துச் செல்ல முயன்றது. அது பல முறை கீழே விழுந்தது. அருகில் இருந்த ஒரு பூச்சி, இவ்வளவு சிறியதாக இருந்தும் ஏன் இத்தனை பெரிய முயற்சி செய்கிறாய் என்று கேட்டது. எறும்பு சிரித்து கொண்டு, நான் சிறியவள்தான், ஆனால் என் முயற்சி பெரியது. இன்று நான் ஒரு தானியத்தை சேமித்தால் நாளை அது உனக்கு எனக்கும் உதவும் என்றது. பல முயற்சிகளுக்கு பிறகு எறும்பு அந்த தானியத்தை தனது கூட்டிற்கு கொண்டு சென்றது. இந்த கதையின் நீதி என்ன? சிறிய முயற்சிகளும் தொடர்ந்து செய்தால் பெரிய வெற்றியை தரும். விடாமுயற்சியும்

தயக்கமும் வெற்றியின் ரகசியம். அடுத்த பாடல் உண்ணாமுலை உமையாளுடன் தேவார பாடல். அண்ணாமலையை போற்றும் இந்த பாடலை மற்றும் உண்ணாமுலையை போற்றும் இந்த தேவார பாடலை உங்களுக்காக தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.

சிறுவர்களே, நீங்கள் உண்ணாமுலை உமையாளொடும் என்னும் தேவார பாடலை கேட்டீர்கள். உங்களுக்காக ஒரு சிறு பாடல். எழுந்திரு எழுந்திடு குழந்தையே, எதிர்காலம் உனதே. கனவுகளை வளர்த்து கடமைகளை செய்திரு. நல்லதே நினைத்து நேர்மையாய் நடந்திடு. அறிவுடன் உழைத்தால் அமைதியில் உயர்ந்திடு. நீ ஒரு நட்சத்திரம், ஒளி தரும் பொக்கீஷம். உலகம் போற்றும் நாளே உனக்காக காத்திருக்கும். நம்முடைய இன்றைய பக்தி பாடல் வரிசையில் கடைசி பாடல் ஐயா மகேந்திரன் பாலகிருஷ்ணன் குரலில் திருநாம பதிகம் என்னும் பாடலை நீங்கள் கேட்கலாம். இந்த பாடலை நாங்கள் சிறப்பாக செவியனுக்காக ஐயா மகேந்திரன், அம்மா கிருஷ்ணி மற்றும் அக்கா தரிணி அனே தேஷ் உங்களுக்காகவும் அளித்து

0: சிறுவர்களே, மணி சரியாக 11:30 ஆகிறது. இன்று சனிக்கிழமை, ஜூலை மாதம் 11ஆம் தேதி. ஆமாம், இன்று உங்களுக்காக பக்தி பாடல்களை நீங்கள் கேட்டீர்கள். இனி இடம் பெறுவது உங்களுக்காக பாடல்கள். நாங்கள் வந்து உங்களுக்காக ஒரு பொன்மொழி: ஒழுக்கம் இருந்தால் உயர்வு நிச்சயம், நேரத்தை மதிப்பவன் வாழ்க்கையை வெல்வான், தோல்வி என்பது முடிவு அல்ல, அது வெற்றிக்கான முதல் படி, நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்களை உருவாக்கும், கற்றுக்கொள்வதை நிறுத்தாதீர்கள், வளர்ச்சியை நிறுத்தாதீர்கள். சரிங்களா? அடுத்த பாடல் அண்ணான தாளாட்டும் என்னும் பாடலை நீங்கள் கேட்கலாம்.
1: மாமா, இது என் தங்கச்சி, எங்க அம்மா மாதிரி, நான் தான் இனிமே அப்பா அம்மா எல்லாம். தங்கச்சியை நான் தான் பார்த்துப்பேன்.

சிறுவர்கள், நீங்கள் குழந்தைகளாக இருக்கும் பொழுது எப்படி ஒழுக்கமாக இருக்கலாம்? காலையில் சீக்கிரம் எழுந்து நாளை திட்டமிடுங்கள். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களை மதியுங்கள். தினமும் சிறிது நேரம் படிப்பதற்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் ஒதுக்குங்கள். உங்கள் பொருட்களை நீங்களே ஒழுங்காக வைத்துக் கொள்ளுங்கள். உண்மை பேசவும் மற்றவர்களுக்கு உதவுவதும் பழகுங்கள். கோபத்தை கட்டுப்படுத்தி அன்புடன் பேசுங்கள். நேரத்தை வீணாக்காமல் நல்ல செயல்களில் நீங்கள் ஈடுபட வேண்டும்.

0: அது கருப்பு
1: பசுமையான செடிகள் பார் பச்சை இது பச்சை அதில் பூத்திருக்கும் பூக்களோ
0: மஞ்சள் இது மஞ்சள்

மேகம் பார் வெள்ளை அடவெள்ளை எல்லையில்லா வானம் பார் நீலம் எங்கும் நீலம் அங்கே வானவெல்லும் தோ

அன்பு சிறுவர்களே, இன்று நாங்கள் காலையில் எழுந்தவுடன் என்னென்ன நல்ல பண்புகள், என்னென்ன நல்ல பழக்கங்கள் இருக்க வேண்டும் அடுத்த பாடலில் கேட்கலாமா?

குழந்தைகள் காலையே காலையில் எழுந்தவுடன் நாங்கள் என்னென்ன நல்ல பழக்கங்கள் இருக்க எங்களுக்கு என்னென்ன நல்ல பழக்கங்கள் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் பாடல் மூலமாக கேட்டீர்கள். அடுத்த பாடல் குரங்கு மாமா. குழந்தைகள் வந்து குழந்தைகளாகிய நீங்கள் இருக்கும் பொழுது அல்லது நான் இருந்தபோது குரங்குகளை பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. ஏன் தெரியாது, ஆனால் குழந்தைகளுக்கு விலங்குகள் மிகவும் பிடிக்கும், குரங்கு மிகவும் பிடிக்கும். இதோ குரங்கு மாமா.

மாமா குழந்தைகளுக்கு குரங்கு மாமா தான். அடுத்த பாடல், நாங்கள் எழுந்தவுடன் என்ன பறவை கூவுவதை நாங்கள் கேட்கின்றோம். கண்டிப்பாக சேவல் தான். இதோ சேவல் கொக்கருக்கோ.

குழந்தைகளே, நீங்கள் கரடி மாமா என்னும் பாடலை கேட்கலாம். நீங்கள் என்ன இன்று சனிக்கிழமை, நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் நீங்கள் என்ன செய்து கொள்வீர்கள்? கண்டிப்பாக நீங்கள் ஓய்வு எடுக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் வந்து ஒரு வாரம், திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஒரு வாரம் நீங்கள் பள்ளிக்கு போகின்றீர்கள், பள்ளியில் படிக்கின்றீர்கள், மேலும் தனிப்பாடம் இருக்கிறது, உங்களுக்கு பொழுதுபோக்குகள் இருக்கின்றன என எங்களுக்கு தெரியும். நிறைய வேலை இருக்குது, அதனால்தான் இன்று

கரடி மாமா கரடி மாமா எங்கே போறீங்க என்னும் பாடலை நீங்கள் கேட்டீர்கள். உங்களுக்காக, அதாவது சிறுவர்களுக்காக நம்முடைய கடைசி பாடல் டிஎம்எஸ் சுந்தராசன் குரலில் உங்களுக்காக இதோ கடைசி சிறுவர்களுக்கான பாடல். நல்ல நல்ல பிள்ளைகளாய்

அன்பு சிறுவர்களே, மணி சரியாக 12 ஆகிறது. இன்று சனிக்கிழமை ஜூலை மாதம் 11 தேதி. உங்களுடைய இன்றைய சிறுவர் நேரம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை நீங்கள் 12:30 மணி வரை கேட்கலாம். இனி இடம்பெறுவது இந்த கால் மணி நேர நிகழ்ச்சியில் உங்களுக்காக திரைப்பட மல்லிசை பாடல்கள். இந்த பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம்.

வானொலி பெரு ரசிகர்களே, நம்முடைய இன்றைய தமிழ் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெற உள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு மனமார்ந்த நன்றி. அடுத்த வாரம் இதே நேரத்தில் இதே அலைவரிசையில் உங்களை மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

0: This is Radio Marches.
1: Assalamu alaikum.
2: Kimchi Mauritius.
3: Namaskar.
4: Shrotrandariki Hrudaya Purvaka Namaskaram.
5: Ungal anaivarukkum vanakkam.
6: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
2: வணக்கம் அன்பு நேயர்களே, இரவு நேரத்தின் இனிய அமைதியில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். சூரியன் தனது பணியை முடித்து ஓய்வெடுத்து விட்டான். பறவைகள் தங்கள் கூடுகளை அடைந்து விட்டன. மனிதர்களும் ஒரு நாள் முழுவதும் உழைத்துவிட்டு குடும்பத்தின் அன்பான அரவணைப்பில் ஓய்வெடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். அந்த அழகான தருணத்தில் இசையின் இனிமையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வருகிறது உங்கள் இசை அருவி. இறை நாமத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோமாக.

இரவு என்பது இயற்கை நமக்கு தரும் ஒரு பரிசு. ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கைக்கு சிறு இடைவேளை, சோர்வடைந்த மனதிற்கு சிறு அமைதி. அந்த அமைதியோடு இசையும் இணையும் போது அந்த தருணம் இன்னும் அழகாகிறது. அந்த அழகை மேலும் கூட்ட வருகிறது அடுத்த பாடல்.

முழுவதும் வேலைகள் பொறுப்புகள் கடமைகள் இன்று நேரம் பறந்து விடுகிறது. ஆனால் இரவு நேரத்தில் குடும்பத்துடன் சில நிமிடங்கள் அமர்ந்து பேசும் சந்தோஷத்திற்கு ஈடு இணையில்லை. அந்த குடும்ப நேரத்தின் இனிமைக்காக அடுத்த பாடல்.

சில வீடுகளில் இப்போது இரவு உணவு மேசையை சுற்றி குடும்பம் ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம். சில வீடுகளில் குழந்தைகள் நாளைய பள்ளிக்கு தயாராகி கொண்டிருக்கலாம். எங்கு இருந்தாலும் இந்த இசை உங்கள் இல்லங்களில் இனிமையை நிரப்பட்டும். இதோ அடுத்த திரைப்பட பாடல்.

இரவு வானத்தில் மெதுவாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. அதை போலவே நம் மனதிலும் அமைதி உயரட்டும். வாழ்க்கையின் சிறிய சந்தோஷங்களை ரசிக்க கற்றுக் கொடுப்பது இப்படிப்பட்ட இரவு நேரங்கள்தான். அந்த அமைதியோடு அடுத்த பாடல். இசை என்பது நம் மனதின் கண்ணாடி. நாம் மகிழ்ச்சியாக இருந்தாலும், சோகமாக இருந்தாலும், அமைதியாக இருந்தாலும் இசை நம்மோடு பயணிக்கிறது. உங்கள் மனதிற்கு துணையாக அடுத்த பாடலை கேட்போமாக.

வானொலி நேயர்களே, இசை அறிவு எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி. இனிய இரவு வணக்கம்.